0: சேடி சேடி மண் உண்டா அவன் புற நம்ம வந்து சரியான ரீதியில் ஒப்சர்வ் மண் பட தூவடா உண்டு அஞ்ச தூது நம்ம அத்தண்ட அவஞ்சி நம்ம விளைவுனஞ்சின கிருஷித்த பூமிய குட்ட பிரதேசன அத்தண்ட கண்டடு கிளவு பொச கிருஷி மண் பெரு பிரகங்குதை நடந்து ஆ ரீதி மண்பன சந்தர்ப்போட்டு அவன் பூர நம்ம வந்து சரியான ரீதிட்டு தூது ஆஞ்சி பூமிக்கு சரியான ரீதியில் மண் சாம்பிள் பெத்து பெத்து கடையிட்டு தெப்படா உண்டு பிரத்யேகமாதி ஒஞ்சி எக்கிற ஜாக உண்டு நம்ம நிர்தர மனத்து அவைட்டு தெப்பினாண்டா ஒஞ்சி ரெட்டு மரத்தை நடுவிட்டு சமத்தட்டு ஜாகட்டு பூரா கஜா ஓயின்ச்சின தரது பறிப்புனது எத்துது தக்கோடு நம்ம புக்க ஆஞ்சி ஜாகட்டு அதை பண்ணா கொஞ்சம் ஓய் கிருஷி ஆவாட அவைத்த பேர் ஏத்து ஆளாக போகுண்டு அவைத்த ஐநா இஞ்சி விஷயம் நிர்தாரம் பண்ணது நம்ம ஆத்த ஆளாக மண்ணு தான் மாதிரினு போடாக்குண்டு கொஞ்சம் வி ஷேப்பட்டு ஒஞ்சரை ஃபீட்டு அத்தண்ட ரெண்டு ஃபீட்டு முட்டை ஆள மண் போடு ஆள மண்ணுது ஆ மண்ணு பூரா தெத்து பிதை பாடுவோடு அவன் நமக்கு பொறிச்சு நமக்கு போட என்ன பண்ணா ஆ கொஞ்சம் ஆளாட்டு நம்ம கொஞ்சம் சைடு இருந்து மித்திருது அடி தலாகு முட்டால வந்து கிரசுது தெப்போடு அத்தன கொஞ்சம் ஸ்லைஸ் மண்ணு தெப்போடு பண்டா வீட்டு பெத்து பெத்த பதற உண்டாது வேறு தூதிப்பாரு மண்ணு தான் ஃபலவத்தத்தைன்னு மண் தோந்து இப்போ எரகுழு புறப்புணுதுல நக்குரு நக்குரு பண்பா அவு புற மஸ்து ஃபலவத்தத்தை குறந்து இப்போ அவஞ்சி பூரா நமக்கு அவரேஜ் போர்டு பண்ணா அவன் நம்ம மித்துறது அடிக்கு முட்டெல்லாம் சாம்பிளிங் மண் பண்ணக்கா கெரசுது மண் வந்து போடா பண்ணு அவே ரீத்திட்டு பேத்த பேத்த நம்ம கடைட்டு வந்து நாலு கடைட்டு குருத்து மண்ணுது ஆ வஞ்சி ஜாக்கல நம்ம மண்ணுன்னு கலெக்ட் மண் போடாக்குண்டு தெத்துது அவன் வந்து கிளீன் ஆயினுச்சுன வந்து பிளாஸ்டிக் சாதர இப்படாது அத்த வந்து நம்ம பேப்பர் தமித்துக்கு பாடுது அவன் சரியான ரீதியில் மிக்ஸ் மண் போடும் மிக்ஸ் மண்த்து ஐட்டு வந்து நாலு பாகம் மண் போடும் பண்ட ஐட்டு வந்து மல்ல மல்ல கல்லி தின பூர நம்ம தெத்துது தக்கோடு அவன் நமக்கு டெஸ்ட் மண் பெறாபுஜி நமக்கு போட என்னச்சுன காலி புடி மண் ஆ புடி மண்ணத்துக்கு நம்ம வந்து 250 கிராமி ஆகும் அவன் நம்ம ஐக்கோஸ்கர நம்ம நாலு பாகம் மண்த்துது ரெண்டு பாகம்னு தெத்துது தக்கோடு நம்ம நமக்கு வந்து ரெண்டு பாகம் மாத்திரையே ஆகும் 200 கிராம் தாத்து மண்ணு நம்ம கலெக்ட் மண்த்துது அவன் நம்ம ரைத்த ஏறுல ஆனா ஆறுனா புதர் புக்க அவ் வா சர்வே நம்பரடு ஆஞ்சு கிருஷி பூமி இப்போனா அவ என்ன புக்க ஆஞ்சு பூமிட்டு நம்ம தாத கிருஷி மண் தந்துள்ளேரு ஆ கிருஷி தான் புதர்ன்னு கரெக்டா அது பரே இதாயிட்டு கொண்டது கொரியர்னா அண்டு
1: மண்ணு பரீட்சை கேந்திரோடு மண்ணு பரீட்சை மல்த்தி புக்க சர்டிபிகேட் கொடுப்பாரு அவு சர்க்காரத சவலத்துகுதல அனுகூல அப்படின்
0: உண்டு சார் இத்தேரு மஸ்து ஜன அவே வந்து விஷயவாதி மண் பரீட்சை கேந்திரக்கு பரவந்துள்ளரு ஐட்டு தாத பண்ற அக்கலேக்கு தோட்டகாரிக்கா இலாக்கேட்டு பொசத்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட் உண்டு அக்கலைண்ணா பண்ண பொசத்து கிருஷி பூமிக்கு பைப் லைன் மண் பண்ண அக்கலேக்கு அவே தான் வந்து தோட்டகாரிக்கிறது சப்சிடி குறைப்பேர் அக்கலேக்கு முட்டை முட்டை 70% முட்டை சப்சிடி குறைப்பேர் அக்கலேக்கு அவை தான் வந்து பிரயோஜனம் அக்கலே கம்ப்ளீட் அதை படையணுட்டு பண்ணா அக்கலேக்கு மண் பரீட்சை போக்கா நீர் பரீட்சை தான் வந்து அக்கலேக்கு வர திவோட அப்படின்
1: இப்போ மண் பரீட்சை ஒட்டுக்கு நீர்த பரீட்சையில மல்பாரு அவ் நீர்த பரீட்சைச்சா
0: நீரித பரீட்சை இல்லை சார் எங்கள முல்பா வந்து மூஜி பேத்த பேத்த பாராமீட்டர் தான் வந்து பரீட்சை மண் தோந்துள்ள அவு வத்தது பிஹெச் பண்ண ரசசாரம் புக்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பண்ணப்ப அவு லவணாம்ச லவணாம்ச ஏத்து உண்டு பண்ணுது புக்க ஹார்ட்னஸ் பண்ண நீரு ஏத்து கடசு தானே உண்டா இஜா அஞ்சா நம்ம வந்து டெஸ்ட் மண்ப்போம் மூஜி பாராமீட்டர்
1: தப்புண்டு
0: அந்த அந்த பண்ட கிருஷிக்கு சம்பந்தப்பட்டது மாத்திரே தோட்டகாரிக்க டாக்கிலே கொஞ்சம் சப்சிடி குறைப்பெருத்துல அவைக்கா மஸ்து ஹெல்ப் ஆகுண்டு
1: இத்தே மண்ணு பரீட்சைக்கு ஏத்து நகைத்துனவாரு புக்கை நீர்த பரீட்சைக்கு ஏத்து நகைத்துனவாரு
0: மண் பரீட்சைக்கு எங்களை வந்து ரெட்டு அத்தனை மூஜி தினம் போட அப்படின் சார் கிளவஞ்சி சாதம் அதை அப்படி பண்ணா மண்ணு மாதிரி கொண்டது குறைப்பேரது அவச்சூரு சண்டி இப்போ பண்ட பர்சத டைமண்ட் அப்புறம் சூரு அத்தண்டாக்கு தோட்டக்கு நீர் பாடு இப்போ சாரா சண்டி இப்போ அவன் நாக்கு ஒழுங்கா தீச்சாண்டா எங்களை வஞ்சி தினம் தீவோட அப்படின் முள்ளு பண்டா நிரலடே ஒழுங்கோடவு அது இப்போ நாக்கு சூரு வஞ்சி தினம் எச்சிக்கை தாக்குண்டு அஞ்சு அது இப்போ எங்களை ஒஞ்சுவேல மண் ஒழுங்கு தீத்துனாண்டா ஒஞ்சி மண்ணத மாதிரி எடுத்து ஐநெக்கு முட்டால எங்களை ரெட்டு ரெண்டு தினட்டு டெஸ்ட் மண்ணுது மூஜின தண்ணி அக்கலிக்கு வரதி குரல்
1: இது கிருஷிக்கர்ல மண்ணுன்னு நுங்கவுனாக தொம்முடு நுங்கேற பள்ளி இஞ்சா காலி